0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இந்நிகழ்ச்சியின் முதல் பாடல் அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னஞ்சி குழுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உன் கழுத்துக்கு பொருத்தமடி. தூய கிராமிய காதல் பாடல். ராக்கம்மாவின் அழகையும் மச்சானின் குறும்பு நிறைந்த காதலையும் இப்பாடல் விவரிக்கிறது. காலத்தால் அழியாத அன்றும் இன்றும் தமிழ் ரசிகர்களால் பெரிதும் விரும்பி கேட்கும் பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துக்கு வேண்டிய பாடிய பாடலை நேயர்கள் கேட்டு மகிழுங்கள்.

0: ഇരിക്കൂ, ഓരോ നിമിഷവും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-നോടൊപ്പം.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கிராமத்து மனமும் நவீன மெலடியும் கலந்த ஒரு தனித்துவமான இசையை கொண்டது இந்த பாடல். கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சாவச கண்ணு, அந்த கண்ணுக்கு 500,000 தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்து எழுதி தாரேண்டி. முத்தம் தரியா ஜில்லா என்ற திரைப்படத்தில் கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகளுக்கு டி இமான் அவர்களின் இசையமைப்பில் நடிகர் விஜய் மற்றும் ஸ்ரேயா ஹோஷால் பாடிய மிக இனிமையான பாடல். தமிழ்நாட்டின் பாரம்பரியம் மிக்க கண்டாங்கி சேலை மற்றும் மதுரையின் கலாச்சார பின்னணியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட பாடல் வரிகள். கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி.
1: உங்கள்

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இந்நிகழ்ச்சியின் முதல் பாடல் அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னஞ்சி குழுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உன் கழுத்துக்கு பொருத்தமடி. தூய கிராமிய காதல் பாடல். ராக்கம்மாவின் அழகையும் மச்சானின் குறும்பு நிறைந்த காதலையும் இப்பாடல் விவரிக்கிறது. காலத்தால் அழியாத அன்றும் இன்றும் தமிழ் ரசிகர்களால் பெரிதும் விரும்பி கேட்கும் பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துக்கு வேண்டிய பாடிய பாடலை நேயர்கள் கேட்டு மகிழ்

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു റേഡിയോ സാന്ദ്രം 90.4 FM. ഇതൊരു പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ് കെയർ ട്രസ്റ്റ് സംരംഭം.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கிராமத்து மனமும் நவீன மெலடியும் கலந்த ஒரு தனித்துவமான இசையை கொண்டது இந்த பாடல். கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த புண்ணு, கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சாவச கண்ணு, அந்த கண்ணுக்கு 500,000 தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி, முத்தம் தரியா ஜில்லா என்ற திரைப்படத்தில் கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகளுக்கு டி இமான் அவர்களின் இசையமைப்பில் நடிகர் விஜய் மற்றும் ஸ்ரேயா ஹோஷால் பாடிய மிக இனிமையான பாடல். தமிழ்நாட்டின் பாரம்பரியம் மிக்க கண்டாங்கி சேலை மற்றும் மதுரையின் கலாச்சார பின்னணியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட பாடல் வரிகள். கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം, അറിവ് നേടാം. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. ഇതൊരു പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ് കെയർ ട്രസ്റ്റ് സംരംഭം.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்துவிடு, நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்துவிடு. காதலின் தீவிரத்தையும் காதலர்கள் இருவரின் மனங்கள் ஒன்றோடு ஒன்று இரண்டட கலந்து விடுவதையும் கவிஞர் வைரமுத்து மிக அழகாக விவரித்துள்ளார். இயற்கை உமைகள் மூலம் காதலன் தன் காதலியிடம் தன் உயிர் மற்றும் நினைவுகளை ஒன்றிணைக்க வேண்டுகிறான். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசைப்போயல் ஏ.ஆர். ரகுமான் இசையில் மும்பை திரைப்படத்திற்காக ஹரிகரன் சித்ரா இணைந்து பாடிய சிறந்த பாடலை நேயர்கள் கேட்டு மகிழுங்கள்.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். ஆல் யுவர் பியூட்டி அழகு கண்ணாடி, பைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேரண்டவளி போட்டு வந்த சூப்பர் மேனடி. கானா பாலா எழுதி பாடிய பாடல். இசை எஸ் என் அருணகிரி. நண்பர்களின் காதல் உணர்வுகளை கோயம்பேடு மார்க்கெட் சூழலில் கானா பாலா பாணியில் காதலியின் அழகையும் பர்சனாலிட்டியையும் பாராட்டி பாடும் ஒரு துள்ளலான காதல் பாடல். கோலி சோடாவுக்கு வேண்டி இதோ பாடல். நேயர்களே கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.